வஸ்தி வரைய சங்கத்தி தொழ சகோயில் கலி வரத்தி கருயாஸ்தி வரைய சங்கத்தி தொழ சகோயில் கலி வரத்தி கொலத்திற்கே கஷி.